தன் நாட்களில் ஒரு சிபிலிருந்து முதல் கராத்தா கல்லு இழக்க கொஞ்சம் அப்பறி எந்தோ சாத்தியம் நஷ்டம் இழக்க தான் அதிகமாக சிறந்த வாசல்கள் காத்தும் அப்பறி.